ராசி சக்கரதார் பிரசுத்தே தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத்திட்டு தாகத